தகிதத்தும் சனிதப மகரித நாதிரதிருதியும் தனனும் தரதனி நாதிரதிருக்கும் நாதிரதிருக்கும் திருத்தில்லில் அண்ணன் நாதிரதிருதியும் தனனும் தரதனி திருதிருதோம் நாதிரதிருக்கும் திருத்தில்லில்

தரிகிடதும் தரிகிடதும் தஜனுத தத்தரிகிட தக தக தித்துலாங்கு தக தரிகிட தக தக தித்துலாங்கு திருதிருதும் தித்தும் தத்தரிகிட தக தக தித்துலாங்கு தக தரிகிட தக தக தித்துலாங்கு திருதிருதும் திருதிருதும்